தெரிப்னி தம்பி சமணி திகழ்ந்த அங்காலை சௌசிய ரேப்னி ரம்மி ஜனனி சிகரணங்க தரைவு முன்பாய் கண்ணைவு குருவாய் அங்னி